ஜனமே கோகிலம்ம நீது கூத வினமே குட்லு பெட்டுது வட்டா கூடு காக்கிதவக குட்லு பெட்டுது வட்டா கூடு காக்கிதவக கூடு நீக்குலேக கடப நேலா நீது பாட வினக நீசு படு அரிமூக நீது பாட வினக நீசு படு அரிமூக நீது ஜாட தெளிய வெதுக்கு சும்மு நீது ஜாட தெளிய வெதக்கு சும்மு நீவு பெடுது குட்லு காவங்க